0: அவ்வைக்கித்த வருவரியங்கோ.
1: This is Glenn Hauser with World of Radio 2350.